ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாது.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை வானொலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்க நாகராஜன் வந்திருக்கேன். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையில எப்பயும் போல ஒரு திருக்குறளை சொல்லியே ஆரம்பிச்சிடலாம்னு பாக்குறேன். அது என்ன திருக்குறள் அப்படின்னா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். எளிமையான திருக்குறள் தான், இருந்தாலும் ஆழமான பொருள் பொதிந்தது. மேலோட்டமா பார்க்கவும் சொல்லுவது எளிது, செய்வதே கடினம் அப்படிங்கிறத. ஆனா ஒரு செயலை இப்படித்தான் செய்து முடிக்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதை பற்றி சொல்றது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி, ஆனா சொன்னபடியே அந்த செயலை அப்படியே செய்யறதும் ஒரு திறமை வேணும். அது வந்து ரொம்ப மிக கடினமான ஒரு செயலும் ஆகும்ன்றதுதான் அந்த திருக்குறளோட சாராம்சம். ஓகே நேயர்களே, அந்த திருக்குறள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். வாங்க, நம்ம மொதல் பாட்டை கேட்போம்.

ஓகே நேயர்களே, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா, அந்த முடிக்காத வேலை மட்டும் பேக்ரவுண்டில் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வேலையை முடிச்சுட்டு கிளம்புற அவசரத்தில் ஒரு இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணலன்னு வைங்களேன், அந்த இமெயில் பண்ணாமல் வந்தது தான் மண்டை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வந்தாலும் சரி, வேற டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, ஐயோ அதை பண்ணாமல் வந்துட்டோமே அப்படின்னு. பில் பே பண்ணுறது இல்லை ரூம் கிளீன் பண்ணுறது, ஐயோ ரூம் கிளீன் பண்ணணும், எப்படியாவது பண்ணுவோம்னா அந்த பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ பண்ணுறது எப்போ செய்கிறது அப்படின்றது. இதை வந்து சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முடிக்காத வேலைகள் வந்து ஒரு ஓப்பன் டேப் மாதிரி. இப்போ கம்ப்யூட்டரில் வந்து க்ரோமில் நீங்கள் ஒரு 20 டேப் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா என்னாகும், மொத்த சிஸ்டமும் ஸ்லோவாயிரும். அது மாதிரி தான் மெமரியும் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த முடிக்காத வேலைகளை பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களை அறியாமல் ஒரு டயர்னஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே நீங்கள் வெளியே போயிருவீங்க அப்படின்னு.

சொல்றாங்க. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க மூளையை வந்து கொஞ்சம் சீட் பண்ணணும். ஓகே, இப்ப டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். டாக்ஸ் ஃபைல் பண்றேன்னா என்ன பண்றது, ஐஆர்டி லாகின் பண்ணணும், சப்மிட் பண்ணணும், அவ்வளவுதானே. ஓகே, இது பண்ணிடலாம் அப்படின்னு உங்க மூளைகிட்ட சொல்லிட்டு அதை சீட் பண்ணணும். இல்ல உங்களால உடனே முடியுதா, உடனே பண்ணிருங்க, ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னா, ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க இந்த முடிக்காத வேலைகளை க்ளோஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள மூளை வந்து ஃபாஸ்டா இருக்கும், லைக் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நேயர்களே, அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.

மக்களே, இப்போ ஒரு உணவை பத்தின ஒரு குட்டி வரலாறு. உலகம் பூரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபுட் என்ன அப்படின்னா சாண்ட்விச். என்னன்னா ரெண்டு பிரெட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு ஃபில்லிங், வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ஏதோ ஒரு ஃபில்லிங் வச்சு சாப்பிட்றது. செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிள், ஏன்னா ரெண்டு பிரெட்டுக்கு நடுவில் எது கிடைச்சாலும் சரி, ஒரு ஆம்லேட் வைக்கலாம், ஒரு பொட்டேட்டோ இதை கூட வைக்கலாம், ஒரு நான்வெஜ் சிக்கன் கூட வைக்கலாம், எது வச்சாலும் ஓகே தான், அது நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபேமஸான, உலகம் பூரா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபுட் என்னன்னா சாண்ட்விச். ஆனா அந்த சாண்ட்விச் அப்படின்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அதாவது 18th century இங்கிலாந்துல ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து கேம் விளையாடுறவாராம். அந்த இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் இடையில ஒரு 5 to 10 minutes அந்த ஒரு கேப் விடுவாங்கல்ல, அப்பெல்லாம் அந்த பிளேயர்ஸ் ஏதாவது ட்ரிங்க் ஏதாவது சாப்பிடுவாங்களா ஒரு திரும்ப ரீஃபில் பண்றதுக்காக. அப்படி அவர் ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச் என்ன பண்ணுவாராம், அந்த 18th century பெருசா சாப்பிட விருப்பம் இருக்காதான் அவருக்கு. அதனால என்ன கேட்பாராம், ரெண்டு பிரெட்டுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாராம். சரின்னு அதே மாதிரி அவங்களும் வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்களா, அந்த மாதிரி அதை ஈஸியா கையும் அழுக்காகாது அந்த இதை பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுட்டு அவர் டக்குன்னு விளையாட போயிடுவாராம். அதை பார்த்த எல்லாருக்கும் என்னடா இது ஈஸியா இருக்கு, சரி இப்படியே நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதே கொடுங்க சாண்ட்விச் சாப்பிட்டார்ல, அதே கொடுங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்விச் சாப்பிட்டார்ல, சாண்ட்விச் சாப்பிட்டார்ல, கடைசியா அதுக்கு பேரே சாண்ட்விச் அப்படின்னு பிரபலமாச்சான். இதுல என்ன ஒரு இதுனா, ரொம்ப பெரிய வரலாறுல போய் திரும்பி பார்த்தா பெரிய அளவுல நேமிங் எல்லாம் இருக்காங்க, அதுக்கு கண்டுபிடிச்சு இப்படிதான் பேர் வைக்கணும் அப்படிதான் பேர் வைக்கணும்ல. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சும்மா சொல்ல போக அது அப்படியே அவர் பேரை வச்சு வழங்கப்பட்டுருச்சு. ஓகே நேயர்களே, அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.

இப்ப உள்ள கால சூழ்நிலையில யாராலையும் அந்த குரூப் சாட் இல்லாம ஒரு நாள் கூட கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபேமிலி குரூப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும், ஸ்கூல் குரூப் இருக்கும், ஒர்க்கிங் குரூப் இருக்கும், கம்யூனிட்டி குரூப் இருக்கு, நம்ம ஏடிஏ மாதிரி. ஸோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸை நம்ம ஏற்படுத்துது. ஒரு சில குரூப்ல இருந்து மெசேஜ் வந்தா நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துது, ஒரு சில குரூப்ல இருந்து மெசேஜ் வந்தா கொஞ்சம் எரிச்சலையும் சிக்கலான ஒரு மனநிலைக்கும் கொண்டு போகுது. ஒரு சில குரூப்ல இருந்து மெசேஜ் வரும்போது ஒரு விதமான ஆனந்தமான மனநிலையில பழைய காலத்து நினைவுகள்லாம், இந்த ஸ்கூல் பள்ளி தோழர்கள்லாம் ஏதாவது ஒரு போட்டோவோ அவங்க நினைவுகளை ஷேர் பண்ணும்போது பல விதமான ஒரு நல்ல நினைவையும் கொண்டு வருது. ஒரு சிலர் பேரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குரூப்பை அந்த பிடிக்காத குரூப்புக்கு மியூட்டை போட்டுருவாங்க. மியூட்டை போட்டோன்னு வச்சுங்க, அது பார்த்தா 1327 அன்ரீட் மெசேஜ் அப்படின்னு இருக்கும் ஒரு சில நேரத்துல. இப்படியா ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு விதமான மனநிலையை நமக்கும் கொடுக்குது. அதையும் நம்ம எவ்ரிடே நம்மளுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நாள்ல பகுதியாவே ஆயிப்போச்சு. அது நல்லதோ கெட்டதோ ஒரு வழியா ஒரு வகையில அது நமக்கு நல்ல சிந்தனையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதுனால அது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியாவே ஆயிருச்சு. ஓகே நேயர்களே, வாங்க நம்ம அடுத்த பாட்டை கேட்போம்.

0: ஓகே நேர்களே, இப்ப நம்ம ஒரு நாயை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட பத்தி பார்ப்போம். நாயோட மூக்கு பெரும்பாலும் எப்பயுமே ஈரமா தான் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அது ஏன்னா அது சும்மா இல்லை, அதுக்கு ஒரு பயம் இருக்கான். என்ன அப்படின்னா, நாய்கள் வந்து உலகத்தை பெரும்பாலும் ஸ்மெல், அதாவது வாசனை மூலமா தான் புரிஞ்சுக்கலாம். மனிதர்களுக்கு கண் எவ்வளவு முக்கியமோ, நாய்க்கு மூக்கு அவ்வளவு முக்கியமா. மூக்கு ஈரமா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, காற்றுல இருக்கிற வாசனை துகள்கள் வந்து என்ன ஆகும்னா, மூக்கில் ஈஸியா வந்து ஒட்டிடும், அப்சர்வ் பண்ணி ஒட்டிக்கிறதாம். அதனால ஸ்மெல் டிடெக்ட் பண்ண நாய்க்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நாய் ஒரு இடத்த ஸ்மெல் பண்ணும்போது அது சும்மா வாசனையெல்லாம் பிடிக்கிறது இல்லை, அது அந்த இடத்தோட ஹிஸ்டரியவே படிக்கிற மாதிரி, யார் வந்தா, என்ன நடந்துச்சு, எந்த டைரக்ஷன்ல போனாங்க அப்படின்னு அந்த ஸ்மெல் மூலமாவே இந்த உலகத்தை பாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எப்படி கூகுள் சர்ச்சோ, நாய்க்கு வந்து நோஸ் சர்ச். ஓகே நேர்களே, அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நம்மளும் நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்களெல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: என் நெஞ்சில் குடியிரு

0: Hi, Te Whakarongo Mai Koe ki Planet FM, your community access radio station.
1: Got water where it shouldn't be? Better call Thomason's Waterproofing for reliable and expert workmanship. Their small whānau-owned business has the solutions for all your waterproofing needs. Call Simon on 021 261 0606 for a no-fuss quote. That's 021 261 0606.
0: Plus, they're a licensed building practitioner with PS3 sign-off authorisation.
2: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்